0: நாடினொப்பம் நாட்டார்க்கொப்பம்.
1: தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்க

தங்கிறதுக்கு தான் தரக்கிறதையும் தக்கிட்ட தீம் தத்தி கிட்ட தக்கிட்ட தீம் தத்தி கிட்ட தக்கிட்ட தீம் தத்தி கிட்ட தக்கிட்ட தீம் தத்தி கிட்ட தக்கிட்ட தீம் தத்தி கிட்ட தக்கிட்ட தீம் தத்தி கிட்ட தக்கிட்ட தீம் தத்தி கிட்ட தக்கிட்ட தீம் தத்தி கிட்ட தக்கிட்ட தீம் தத்தி கிட்ட தக்கிட்ட தீம் தத்தி கிட்ட தக்கிட்ட தீம் தத்தி கிட்ட தக்கிட்ட தீம் தத்தி கிட்ட தக்கிட்ட தீம் தத்தி கிட்ட தக்கிட்ட தீம் தத்தி கிட்ட தக்கிட்ட தீம் தத்